0: சாட்டர்டே சர்ப்ரைஸ் சேல்.
1: எல்இடி டிவி வாங்கும்போது 6000 ரூபாயோட சவுண்ட் பார் வெறும் 1000 ரூபாய்க்கு சொந்தமாக்காம். கூடாதே 5000 ரூபாய் வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும், 21000 ரூபாய் வரை கேஷ் பேக்கும்.
0: பிட்டாப்பிள்ளி ஏஜென்சிஸ்.
2: കാവാലം നാരായണ പിണക്കരുടെ വരികൾക്ക് ജോൺസൺ ഈണം നൽകി യേശുദാസും സുജാതയും പാടിയത്. ചിത്രം കാറ്റത്തെ കിളിക്കൂട്.